மைதுங்கே பொருகுது நோடுபா கண்ணடிகள் நினப்பினா கோட்டைகளா மூடுகிதே மைதுங்கே

0: நாராயண நாராயண. சாக மகனாத பரமண்ணா, தங்கியாத சூரம்மா, பிரபுவின பாதைக்கு நமஸ்கரிசிரியப்பா.
1: ஆகலே குருதேவா, குருதேவா நமஸ்கார்.